0: வணக்கம் சார், திஸ் இஸ் விஷால்.
1: யூ ஆர் லிஸ்னிங் டு ரேடியோ
0: சுனோ 91.1.
2: சென்னை பீட்ஸ்,
3: தமிழ் ஹெட் ஆஃப் தி ஆர்.
4: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் மக்களே, வெல்கம் டு தி ஷோ. இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜி யஷோ. ஜாயின் பண்ணிருக்கேன் ஒன்லி ஆன் ரேடியோ சுனோ.
1: வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
0: ஈத் ஹாலிடேஸ் எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த வீக்கெண்ட் எப்படா வரும்னு வெயிட் பண்ணி, வீக்கெண்ட் வந்ததும் என்ன அதுக்குள்ள முடிய போகுதுன்ற மாதிரி பல பேர் ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க. பட் டோன்ட் வரி மக்களே, அடுத்த 3 hours நம்ம வந்து சேர்ந்து டிராவல் பண்ண போறோம். மினி ட்ரிப் டு சென்னை மாதிரி பல காலிவுட் அப்டேட் எல்லாம் காத்துட்டு இருக்கு. அண்ட் பேக் டு பேக் சூப்பர் ஹிட் சாங்ஸும் வெயிட் பண்ணிட்டே இருக்கு. அண்ட் முக்கியமா இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் அதுவுமா அடிக்கிற சம்மர் சூட்ல எங்கெங்க வெளியே போறதுன்ற மாதிரி எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருப்பீங்க இல்லையா. வீட்டிலேயே சில் பண்ணிட்டு ரேடியோ கேட்டாலும் சரி, டிரைவ் பண்ணிட்டே கேட்டாலும் சரி, அடுத்த 3 hours நம்ம வந்து சேர்ந்து டிராவல் பண்ண போறோம். ஸோ மை டியர் மக்களே, நம்ம ஷோட சுவாரஸ்யமே நம்ம ஷோவில் வந்து இந்த பெரிய ஃபிலோசபி கிடையாது, பிரேக்கிங் நியூஸ் டென்ஷன்லாம் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் சினிமா கொஞ்சம் காமெடினு நிறைய ஃபன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன், அடுத்து ஒரு பாட்டை கேட்க போகிறோம், கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் பேசலாம். கீப் லிஸ்னிங், இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்கள் ஆர்ஜய ஷோ. ஒன்லி ஒன் ரேடியோ ஷோ, கேட்டு கேட்டு கூட்டு கூட.

0: வெல்கம் பேக் டு ரேடியோ சினோஸ் ஃபில்டர் காஃபி. இல்ல நான் உங்க ஆர்ஜி யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன். ஒரு பக்கா தமிழ் ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா, மாதிரி பல சினிமா அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல சம்மர் டைம்ல ஏசி எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி ஒரு சினிமா படத்துக்கு கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. இந்த மாதிரி முன்னாடி எல்லாம் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி 50 crores 100 crores கலெக்ஷன் வந்தாலே வந்து ஒரு பெரிய சாதனையா பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு சில படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹிட் கொடுத்து 50, 100, 200, 300 போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி தமிழ் சினிமால 100 crore வசூலித்த திரைப்படங்கள் என்னென்னு பார்க்க போறோம். அந்த லிஸ்ட்ல டாப்ல இருக்க 3 படங்கள் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட எந்திரன் கபாலி அண்ட் 2.0, அதே மாதிரி தளபதி விஜயோட பிகில் வாரிசு அண்ட் லியோ, அண்ட் கமல்சரோட விக்ரம், அண்ட் அதே மாதிரி பொன்னியின் செல்வன் 1 and 2. இந்த மாதிரி பல திரைப்படங்கள் 300 crores 300 crore வசூல் சாதனை படுத்த படங்களா இருக்கு இல்லையா. இந்த லிஸ்ட்ல இப்போ ஒரு புது படம் ஆட் ஆயிருக்கு. அந்த படத்தோட பேரு கருப்பு.
1: பேரு சரவணன், எனக்கு இன்னொரு பேரு
0: சூர்யா சார். ஆர்ஜே பாலாஜி காம்பினேஷன்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் தான் இந்த கருப்பு. இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம ஷோலயுமே பேசியிருக்கோம் இல்லையா. பட் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 300 crore தாண்டி ஓடிட்டு இருக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியல் கம்பேக் ஸ்டோரியா இருக்கு தமிழ் சினிமால. பட் இதுல ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சக்சஸ் செலிபிரேட் பண்ற மாதிரி சூர்யா சார் இந்த படத்தோட டெக்னீஷியன் 3 பேருக்கு 3 புது பிராண்ட் நியூ காரை சூர்யா சார் கிஃப்ட் பண்ணிருக்காரு. முக்கியமா இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் ஜி கே விஷ்ணு அண்ட் மியூசிக் கம்போசர் சாய் பியங்கர் மற்றும் எடிட்டர் ஆர் கலைவாணன், இந்த மாதிரி 3 பேருக்கும் சொகுசு கார்களான பேட்மேன் எடிஷன் மகேந்திரா BE6, அதுவும் சும்மா சாதாரண கார் கிடையாது, லக்ஸரி வெஹிக்கல்ஸ். இந்த மாதிரி 3 காரையும் வந்து பாத்தீங்கன்னா சூர்யா சார் வந்து கிஃப்டா கொடுத்துருக்காராம். கேட்கும் போதே இவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. நாமளா இவ்வளவு கஷ்டப்பட்டு கம்பெனில வேலை பாக்குறோம் வருஷ கணக்குல, நமக்கு கார் என்ன ஒரு கப் மோர் கூட கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க.
2: அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, பறக்க முடியல.
0: நீங்களும் ஒரு நாள் கார் வாங்கலாம். அதுக்கு முன்னாடி சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸ்டே டியூன்ட் டு ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷ், ஓன்லி ஆன் ரேடியோ சினோ.

0: வெல்கம் பேக் தி ரேடியோ சுனோஸ் ஃபில்டர் காஃபில. நான் ஆர்ஜே யஷோ ஜாயின் பண்ணியிருக்கேன். தமிழ் சினிமா இருக்கும் வரை ஒருத்தரோட மியூசிக் மட்டும் வழிவே அழியாது, பல தலைமுறைகளை தாண்டி இன்ன வரைக்கும் அவரோட மெட்டுக்கள் காதுக்குள்ள கேட்டுட்டே இருக்கு. அவர் தான் மியூசிக்கல் கடவுள் தோணன் வள்ளி, இசை ஞானி இளையராஜா.
1: நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் ராஜா, கோட்டை இல்லை கொடியும் இல்லை அப்பவும் ராஜா ராஜா.
0: சோ த மேஜிக் மாஸ்ட்ரோ ராஜா சார் பத்தி பேசுறதுக்கு ஒரு எபிசோட் பத்தாது, ஏன்னா பல தலைமுறைகளை தன் இசை மூலமா இன்ன வரைக்கும் வாழ வச்சுட்டே இருக்காரு. அப்படிப்பட்ட ராஜா சார் பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட் எல்லாம் காத்துட்டு இருக்கு. முக்கியமா இந்த வாரம் தான் நம்ம இசை ஞான இளையராஜா தன்னோட 83rd பிறந்த நாளை வந்து கொண்டாடி இருக்காரு. சோ சாருக்கு வயசானாலும் மியூசிக் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும், இன்னும் பல தலைமுறைகளை வாழ வைக்கும்ன்றதுல வந்து சந்தேகமே கிடையாது இல்லையா. அப்படிப்பட்ட மியூசிக்கல் டாக்டர் ராஜா சாருக்கு நம்ம ரேடியோ சுனோ சார்பாகவும் லிசனர் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி பல பாடல்களை வந்து மெட்டமைக்கணும், இன்னும் பல வருடங்களுக்கு வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வல்ல கடவுளை வந்து வேண்டிக்கலாம். சோ ராஜா சார், ஹாப்பி பர்த்டே சார். அண்ட் நம்ம லைஃப்லயுமே இளையராஜா மியூசிக்கை வந்து இக்னோர் பண்ணவே முடியாது, ஏன்னா எல்லா பார்ட் ஆஃப் ஜேர்னிக்குமே கண்டிப்பா சாரோட பிஜிஎம் அண்ட் மியூசிக் வந்து நமக்குள்ளேயே இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும், சின்ன வயசுல ஸ்கூல் டைம்ல பஸ்ல போகும்போது கேட்டிருப்போம், ரேடியோல கேட்டிருப்போம், ஃபர்ஸ்ட் லவ், லவ் பிரேக்அப், ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ், எல்லா சிச்சுவேஷனுக்கும் கண்டிப்பா சார் வந்து ஒரு பாட்டை வந்து கம்போஸ் பண்ணிப்பார் நமக்காகவே நினைக்கிறேன். பாட்டை கேட்கறது மட்டும் இல்லாம கண்டிப்பா கேட்கும் போதே வந்து எல்லாரும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு மேஜிக் கண்டிப்பா அந்த மியூசிக்ல இருக்கும். அண்ட் நிறைய பாட்டுலாம் வந்து எப்ப கேட்டாலுமே ஃப்ரெஷ்ஷாவே இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டான தென்பாண்டி சீமையிலே, பூவே செம்பூவே, இளைய நிலா, இந்த மாதிரி பாட்டுலாம் வந்து எப்ப கேட்டாலுமே அப்படி எவர்கிரீனா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். ஸோ மக்களே, ஜென்ரேஷன் மாறலாம், டெக்னாலஜி மாறலாம், ட்ரெண்டு கூட மாறலாம், ஆனா ராஜா சார் பாட்டுக்கு எண்டே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பாட்டை நம்ம ஷோலே இப்ப கேட்க போறோம், கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன் வித் ஃபில்டர் காஃபி.

0: பேக் டு பேக் ரெண்டு பாட்டை கேட்டு ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு மீண்டும் ஷோக்ல வந்திருக்கோம். யூ ஆர் லிசனிங் ஃபில்டர் காஃபி, நான் உங்க ஆர்ஜே யஷோவ், ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ கேட்டுட்டு இருக்கீங்க. தமிழ் சினிமால மியூசிக் டைரக்டர் டைரக்டர் இந்த காம்பினேஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணும் போதெல்லாம் ஆடியன்ஸ் மத்தியில ஒரு ஹைப் கண்டிப்பா கிரியேட் ஆகும் இல்லையா? அந்த லிஸ்ட்ல லேட்டஸ்ட் ஆட் ஆயிருக்க ஒரு செம்ம கோம்போ, இசைஞானி இளையராஜாவும் டைரக்டர் மாரி செல்வராஜும் சேர்ந்து ஒரு புது திரைப்படம் மஞ்சனத்தி அப்படின்னு ஒரு படம் பண்ண போறாங்களாம். டைரக்டர் மாரி செல்வராஜோட படங்கள் நிறைய பார்த்திருப்பீங்க, அதுல வந்து எமோஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன், வாழை, இந்த மாதிரி படங்கள்ல வந்து நம்மள சிரிக்கவும் வைப்பாரு, மனுஷன் நம்மள அளவும் வைப்பாரு, சம்டைம்ஸ் சிந்திக்கவும் வைப்பாரு இல்லையா? இந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸ் கலந்த சினிமா வேர்ல்டுக்கு ராஜா சார் மியூசிக்கும் ஆட் ஆகும் போது நம்மளெல்லாம் ஒரு வழி பண்ண போறாங்கன்றது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது.
1: ஒட்டுமொத்த இசையாவே கூடிய ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு கதையை சொல்லி அந்த கதைக்கு அவன் படம் பண்ண வைக்கிறதுக்கு என்னோட பக்குவமான ஒரு ஸ்கிரிப்ட் வரணும். அப்போ நம்பிக்கை நம்ம போய் நம்ம ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், நம்ம இந்த கதையை சொன்னா மட்டும் போதும், அவர் பண்ணி கொடுத்துருவாருன்னு நம்ம வாங்க வந்து பாக்கணும்.
0: சோ மக்களே, வெயிட் பண்ணுங்க, படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை பத்தி நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி ராஜா சார் மியூசிக்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஸ்டே டியூன் டு தி ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோவ், ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ, கேட்டு கேட்டு.

0: வெல்கம் பேக் டு யுவர் ஃபேவரட் ஷோ ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜி யஷோ ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரு பக்கா தமிழ் ஃபில்டர் காஃபியில பல சினிமா அப்டேட்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அந்த வகையில் ஒரு சினிமா ரிலீஸ் ஆகும் போது ரெண்டு டைப் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஒரு குரூப் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறவங்க, இன்னொரு குரூப் ரிவ்யூலாம் பார்த்துட்டு அப்புறமா பார்த்துக்கலாம்னு வெயிட் பண்ணுறவங்க. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் திரைப்படம் சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கரமான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து அள்ளி குவிச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த திரைப்படம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சரோட பிளாஸ்ட்.
1: எங்கேயாவது தப்பு நடக்கிறது நீ பார்த்து பாதிக்கப்பட்ட இடத்துல நமக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை.
0: இந்த படத்துல அர்ஜுன் சார் ஒரு கம்பேக் மூட்ல ஃபுல் சார்ஜா வந்திருக்காரு. படத்துல ஒன் மேன் ஷோவா இல்லாம ஃபேமிலி ஃபுல்லாவே ஆக்ஷன் மூடுக்கு ஸ்விட்ச் ஆகுறாங்க. இந்த படத்துல அர்ஜுன் சரோட சேர்ந்து அபிராமி, பிரித்தி முகுந்தன் மூணு பேருமே ஒரு கராத்தே பேக்ரவுண்ட் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஒரு டேஞ்சரஸான ப்ராப்ளம்ல மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படி வெளியே வராங்கன்றது அந்த படத்தோட கதை.
2: கராத்தே மாஸ்டர் பண்ணா.
0: பொதுவா எல்லா தமிழ் திரைப்படங்களையும் அர்ஜுன் சார் தான் எல்லா வில்லனையும் போட்டு அடிப்பாரு. ஆனா இந்த படத்துல வந்து ஒரு மாற்றமாக வைஃப் பொண்ணும் சேர்ந்து ஆக்ஷன்ல இறங்கியிருக்காங்க. எஸ்பெஷலி பிரீத்தி முகுந்தனுக்கு வந்து பயங்கரமான ஒரு பாராட்டு மலை புழிஞ்சிருக்கு. அவங்க ஹார்ட் ஒர்க் வந்து படத்தை பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒரு மிக்சான ரிவ்யூ தான் கிடைச்சிருக்கு. ஒரு சைட்ல வந்து லாஜிக்லாம் பார்க்காம படத்தை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, இன்னொரு சைட்ல படத்துல ஆக்ஷன் சீன் எல்லாம் பயங்கரமா இருக்குன்னு ஐப் கொடுக்குறாங்க. சோ நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் ஆக்ஷனும் கலந்த ஒரு காம்பினேஷன்ல படம் வந்தா கண்டிப்பா வொர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்துலயுமே ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு. விமன் செல்ஃப் டிஃபென்ஸ் கண்டிப்பா கத்துக்கணும், பயம் இல்லாம தைரியமா இருக்கணும், ப்ராப்ளம் வந்தா ஸ்ட்ராங்கா ஃபேஸ் பண்ணுன்ற மாதிரி இப்ப ஒரு நல்ல மெசேஜும் இருக்கு. சோ படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீக்கெண்ட்ல சினிமா பிளான்ஸ் எதுவும் இருந்தா புக் யுவர் டிக்கெட்ஸ் டு பிளாஸ்ட். சோ மக்களே, அடுத்து நம்ம ஷோல வந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சரோட ரிதம் மூவில இருந்து ஏ ஆர் ரஹ்மான் சார் மியூசிக்ல ஒரு பாட்டை கேட்க போறோம். பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க, தொடர்ந்து பேசலாம். இது ஃபில்டர் காஃபி வித் மீன் அவங்க ஆர்ஜியோ ஷோ ஃபோன் லியோன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு கூடா.

வெல்கம் பேக் இது ரேடியோ சுனோஸ் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன். நம்ம வாழ்க்கையில ரெண்டு விஷயத்துல இருந்து மட்டும் எஸ்கேப் ஆகவே முடியாது. ஒன்னு மெமரிஸ், பழைய நினைவுகள். இன்னொன்னு இளையராஜா மியூசிக். ஏன் சொல்றேன்னா, சீரியஸ்லி யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில எல்லா சிச்சுவேஷனுக்கும் ஏத்த மாதிரி கண்டிப்பா ஒரு ராஜா சார் பாட்டு நம்ம கூடயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல்ல வந்து ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்றோம் அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குமே ஒரு பாட்டு போட்டிருப்பாரு. அப்புறம் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போறோம், அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணை மீட் பண்ணும் போது நமக்கும் அந்த ஃபர்ஸ்ட் சைட் ஃபர்ஸ்ட் மீட்ல ஒரு காதல் வரும் இல்லையா, அந்த லவ் சீனுக்கும் ஒரு பாட்டு போட்டிருப்பாரு. அப்புறம் பல நாள் வெயிட் பண்ணி எப்படா ப்ரப்போஸ் பண்ணலாம்னு டைம் வரும்போது தைரியமா முன்னாடி போய் நின்று லவ் ப்ரப்போஸ் பண்ணுவோம்ல, அந்த ப்ரப்போசலுக்கும் ஒரு பாட்டு போட்டிருக்காரு.

0: லவ் ப்ரோபோஸ் பண்ண அடுத்த செகண்டே எந்த பொண்ணும் ஓகே சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. அந்த ஒன் சைடு லவ் டபுள் சைடா மாறுறதுக்கான அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த வெயிட்டிங் மூமெண்ட்டுக்கு ஒரு பாட்டு போட்டிருப்பாரு.
1: காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி.
0: அதுக்கப்புறம் என்னப்பா, காதல் கல்யாணமா மாறும். அதுக்கப்புறம் அந்த கணவன் மனைவிக்கு நடுவுல இருக்க அந்த காதல் இருக்குல்ல, அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்குலாம் என் தலைமை வேற லெவலு.
2: கவிதைகள் படிக்கிறது குழு குழு தென்றல் காத்தும்.
0: இப்படி காதல் கல்யாணத்தை கடந்து வாழ்க்கையில் இன்னொரு பகுதியாக பிரிவு, லவ் ஃபெயிலியர், ஹார்ட் பிரேக்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ராஜா சார் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது.

இப்படி நம்ம வாழ்க்கையில எல்லா ஸ்டேஜ்லயுமே கண்டிப்பா ஒரு இளையராஜா மியூசிக் நமக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். சிச்சுவேஷன் மாறலாம், ஜெனரேஷன் மாறலாம், கேரக்டர்ஸ் கூட மாறலாம், ஆனா சவுண்ட் ட்ராக் மட்டும் என்றும் ராஜா, எதிலும் ராஜா தான். அதான் வந்து இசைஞானி மேஜிக். அந்த மேஜிக்ல இன்னொரு பாட்டு நம்ம ஷோல கேட்க போறோம், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட் வித் ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே அசோக்.

0: ஒருத்தர் கிணத்த காணம்னு வந்து நிக்கிறார்.
1: கிணத்த காணமா? தெளிவா சொல்லு, கிணத்த காணமா இல்ல கிணத்து பக்கத்துல இருந்து பம்பு சத்தம் காணமா? சத்தியமா கிணத்தை தான் காணாம்.
0: எஸ் மக்களே, ரீசெண்டா ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் கிணத்த காணம். இந்த படத்துல ஆக்டர் யோகி பாபு நடிச்சிருக்காரு, அவருக்கு ஜோடியாக லவ்லின் சந்திரசேகரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல டைட்டில் கேட்கும் போதே என்னது கிணத்த காணமான்னு பாப்பீங்க. ஆமா, இந்த கியூரியாசிட்டிக்கு ஏத்த மாதிரி இந்த படத்துலயுமே யோகி பாபு நம்ம எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரி ஸ்டைல்ல காமெடி கவுண்டர் டைமிங்னு கலக்கியிருக்காரு. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கிராமத்துல தண்ணி தேடி கிணறு வெட்டிட்டு இருக்கும் போது அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கப்புறமா நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படத்தோட கதை அண்ட் காமெடி ரோலர் கோஸ்டர். இந்த படத்துல வந்து காமெடிக்கு ஏத்த மாதிரி கருத்துக்கும் பஞ்சமே இருக்காது. முக்கியமா இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல பார்க்க மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, கூடிய சீக்கிரம் கிணத்த காணம் படம் வந்து ஓடிடில ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த மாதம் ஜூன் மாதம் 15th முன்னாடி இந்த படம் வந்து ஓடிடில ரிலீஸ் ஆகும். சோ மக்களே, ஃபேமிலியோட உட்கார்ந்து பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்றதுக்கு ஒரு லைட் ஹார்ட்டட் சினிமா தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த படம் உங்களுக்காக தான்.
2: சொந்த ஊர் விட்டு வெளியே போனா உடம்புல இருந்து உயிர் போறதுக்கு சமம், அதுக்கு நம்ம எல்லாருமே செத்தே போயிடலாமே.
0: சோ இன்னும் நிறைய சினிமா அப்டேட் காத்துட்டு இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம். இது ஃபில்டர் காஃபி வித் மீனா, உங்க ஆர்ஜே யஷ் ஷோ ஆன் யுவர் ரேடியோ.

0: வெல்கம் பேக் தி ரேடியோ சுனோஸ் ஃபில்டர் காஃபில நான் உங்க ஆர்ஜே யஷோ ஜாயின் பண்ணியிருக்கேன். தமிழ் சினிமால ஒரு ஆக்டர் இருக்காரு. மாசான ரோல் கொடுத்தாலும் சரி, எமோஷனல் ரோல் கொடுத்தாலும் சரி, ஏன் வில்லேஜ் பாயா கொடுத்தாலும் சரி, ஒவ்வொரு ரோலுக்கும் பிரமாதமா நடிகக்கூடிய ஒரு ஆக்டர். வேற யாரு, நமக்குலாம் ரொம்ப பிடிச்ச சிங்கத்தோட தம்பி சிறுத்தை, தி லவபிள் ஸ்டார் கார்த்தி.
1: சின்ன வயசுல இருந்து வெள்ளை பேப்பர் பார்க்கும் போதெல்லாம் கை பரப்பறாங்க, அப்படியே கற்பனை ஊத்தா வரும். அப்ப புரியல, இப்ப புரியுது. இப்ப காட்டுறேன் நான் யாரு.
0: ஆக்டர் கார்த்தியோட பர்த்டே ஸ்பெஷலா சர்தார் 2 டீம் வந்து செம்ம ஸ்டைலிஷான ஒரு ஸ்பெஷல் போஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியால வந்து ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் மூடுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். போஸ்டர்ல வந்து கார்த்தி சார் ஒரு ட்ரெடிஷனல் லுக்ல செம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்காரு. பார்த்த உடனே மூவில ஒரு பிக் செலிப்ரேஷன் சீக்வன்ஸ் கண்டிப்பா இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ஆனஸ்ட்லி சர்தார் 1 நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுல வந்து ஆக்ஷன், எமோஷன், டுவல் ரோல்னு எல்லாமே செம்ம எங்கேஜிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும். அதே அளவுக்கு சர்தார் 2 இருக்குமான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிளஸ் இந்த டைம் வந்து காஸ்டிங் லைன் கொஞ்சம் டேஞ்சரஸா இருக்கு. முக்கியமா இஸ்ஜே சூர்யா, மாளவிகா மோகனன், ஆஷிகா ரங்கநாத்னு செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு காஸ்டிங். எஸ்பெஷலி இஸ்ஜே சூர்யா ஆஸ் அ வில்லன் ரோல் பண்ணிட்டு இருக்காரு, அதனால படம் நல்லா இருக்குன்றது நம்பலாம். அண்ட் முக்கியமா கார்த்தி ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த கைதி 2 எப்ப வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்க. கைதி 2க்கு முன்னாடி சர்தார் 2 தான் வந்திருக்கு, அதனால எது கிடைக்குதோ அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். அதான் உலக நீதி இல்லையா. அதனால படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை பத்தி நிறைய விஷயங்களை பேசலாம். அதுக்கு முன்னாடி கார்த்தியோட சூப்பர் ஹிட் பாட்டு கொடுக்க போறேன், கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க, தொடர்ந்து பேசலாம். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ.

வெல்கம் பேக் தி ரேடியோ சினோஸ் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜி யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன். சினிமா அப்டேட் பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். சோ இந்த சினிமால இப்ப ஒரு சோகமான செய்தி வந்திருக்கு. அதாவது சினிமானா நமக்கு என்ன தெரியும், 2.5 மணி நேரம் படம், ஹீரோ என்ட்ரி, மாசான ஃபைட், ஆக்ஷன் சீக்வன்ஸ், மியூசிக், டான்ஸ்னு பல அம்சங்கள் இருக்கு இல்லையா. அந்த 2.5 மணி நேரம் ஸ்கிரீன்ல நடக்கிற மேஜிக்கு பின்னாடி பல பேரோட உழைப்பு இருக்கு அப்படின்றத வந்து எல்லாரும் மறந்துடுறோம். முக்கியமா லைட் செட் பண்றவங்க, கேமரா கேரி பண்றவங்க, ஸ்டன்ட் ப்ரிப்பேர் பண்றவங்க, சேஃப்டி செக் பண்றவங்க பல பேர் இருக்காங்க. இந்த மாதிரி பல பேரோட உழைப்பு தான் ஒரு முழுமையான சினிமாவா நமக்கெல்லாம் காட்சி அளிக்குது இல்லையா. இப்போ ஒரு சோகமான செய்தி வந்திருக்கு. அதாவது எஸ்ஜே சூர்யா இவரே இயக்கி நடிச்சிட்டு இருக்க ஒரு படம் தான் கில்லர். இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நடந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆக்சிடென்ட்ல ஒரு க்ரூ மெம்பர் ஸ்பாட்லயே வந்து தவறிட்டாராம். அது மட்டும் இல்லாம பல பேர் காயம் காரணமாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. பட் நிஜமாவே இந்த மாதிரியான விபத்துகள் நடக்கும் போதுதான் சினிமான ஆக்டர்ஸ் மட்டும் கிடையாது, திரையின் பின்னாடி இருக்க டெக்னீஷியன்ஸ், க்ரூ மெம்பர்ஸ், ஸ்டன்ட் டீம்ஸ் எல்லாரும் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது வந்து மறுபடியும் ஞாபகப்படுத்துறாங்க. அண்ட் முக்கியமா நம்ம எல்லாரும் சினிமா லவ்வர்ஸா இருக்கலாம், ஆனா இந்த ஒரு நேரத்துல வந்து இந்த உயிரிழந்த அந்த க்ரூ மெம்பரோட குடும்பத்துக்கு நம்ம ஒரு அனுதாபங்களை தெரிவிச்சுக்கலாம். ஒரு மூவி போஸ்டர் வந்து எல்லாரோட பேருமே வராது, பட் அந்த படத்துல வந்து திரைக்கு பின்னால் பல பேரோட உழைப்பு வந்து கண்டிப்பா இருக்கும். அதனால இந்த ஒரு செக்மெண்ட் ஒரு ஸ்மால் ட்ரிபியூட்டா முடிக்கிறேன். சினிமால மட்டும் கிடையாது, எந்த துறையா இருந்தாலும் சரி சேஃப்டி முக்கியம், காசு பணத்தை தாண்டி உடலும் உடல் ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால கீப் லிசனிங். ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ.

வெல்கம் பேக் தி ரேடியோ சுனோஸ் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜி யஷோ டாக் பண்ணிட்டு இருக்கேன் ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. இந்த காலத்துல வந்து ஃப்ரீயா எதுவுமே கிடைக்காது. வாட்டர் பாட்டில் கேட்டாலும் காசுதான், சாப்பிடும் போது எக்ஸ்ட்ரா சட்டை கேட்டாலும் காசுதான். ஆனா தமிழ் சினிமா ஹிஸ்டரியிலேயே ஒரு லெஜண்ட் இருக்காரு. சில புது டைரக்டர்ஸுக்கு வந்து கனவோட கிளம்பி வந்து படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு காசே வாங்காம சேலரியே வாங்காம மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. அவர் தான் நம்ம இசைஞானி இளையராஜா. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஒரு டெபியூ டைரக்டர் ஊர்ல இருந்து பெட்டி பெடிக்கையோட சிட்டிக்கு வந்து எப்படியாச்சும் ஒரு பணம் பண்ணிடணும்னு கஷ்டப்பட்டு நாலஞ்சு ப்ரொடியூசர் காலில் விழுந்து யாரையாச்சும் ஓகே பண்ணி அந்த கம்மியான பட்ஜெட்ல எப்படிரா படம் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பல டெபியூ டைரக்டர்ஸ்க்கு வந்து ராஜா சார் காசே வாங்காம ஃப்ரீயா மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காராம். பணத்தை விட டேலண்ட் தான் முக்கியம் நம்பியிருக்காரு. அதனால தான் இன்றைக்கும் பல டேரக்டர்ஸ் வந்து ராஜா சாரை பற்றி பேசும்போது எமோஷன் ஆகிடுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆக்சுவலி வந்து இதுதான் வந்து ரியல் கிரேட்னஸ்ங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் சாங்ஸ் கம்போஸ் பண்ணுறது வந்து கிரேட்னஸ் கிடையாது, டேலண்ட்டை கண்டுபிடிச்சி புது பசங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுக்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா த ரியல் கிரேட்னஸ்னு நினைக்கிறேன். அதனால தான் 50 வருடங்கள் ஆனாலும் ஜென்ரேஷன் எத்தனை வந்தாலும் பரவாயில்ல, இந்த கேசட்டு சிடி MP3 எல்லாமே அழிஞ்சு போனாலும் ராஜா சார் பாட்டு மட்டும் எல்லாரும் பிளேலிஸ்ட்லையுமே கண்டிப்பாக பெர்மனண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையிலையுமே இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் பர்சன் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க, அவங்க ஹெல்ப் இல்லாமல் இங்கே வந்திருக்க மாட்டோம். அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து நிறைய பேருக்கு அந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக வந்து ராஜா சார் இருந்திருக்கிறது வந்து நமக்கும் பெருமையாக தான் இருக்குது. ஸோ ராஜா சாரோட பர்த்டே ஸ்பெஷல் கண்டிப்பாக ஆகட்டும், கொஞ்சம் ராஜாவோட மேஜிக்கை நம்ம ஷோலையும் என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன், தி ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்கள் ஆர்ஜே யஷோவ்.

0: வெல்கம் பேக் டு ரேடியோஸ் நோஸ் ஃபில்டர் காஃபி வித் மீ நவங்க ஆர்ஜே யசோ ஜாயின் பண்ணிருக்கேன். நம்ம லைஃப்ல சில நாட்களை மட்டும் மறக்கவே முடியாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளா இருக்கும். முக்கியமா அந்த சினிமா ஃபேன்ஸுக்கு இன்னைக்கு நாள் வந்து ஒரு ஸ்பெஷல் டே. காரணம், எக்ஸாக்ட்லி 4 வருஷத்துக்கு முன்னாடி, 4 இயர்ஸுக்கு முன்னாடி இதே நாள் ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு பயங்கரமான ஐப்புங்க, எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா தூள் கிளப்பிட்டு இருந்துச்சு. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் அப்படியே புல்டோசரை வச்சு ஓவர்டேக் பண்ண மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இட்டு கிடையாது. கம் பேக்னா இப்படிதான் இருக்கணும்னு ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்கே மாஸ்டர் கிளாஸ் எடுத்த ஒரு படம் விக்ரம்.
1: ஆரம்பிக்கலாங்களா?
0: 4 இயர்ஸுக்கு முன்னாடி இதே நாள் தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. விக்ரம் வந்து உலகநாயகன் கமல் சாருக்கு மட்டும் ஒரு கம்பேக் ஸ்டோரியா இல்லாம எல்சியு லோகே சினிமாட்டிக் யூனிவர்ஸுக்கே ஒரு வேற லெவல் ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்த ஒரு படம். அது மட்டும் இல்லாம இந்த படம் ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லயே வேர்ல்ட் வைட் பாக்ஸ் ஆஃபீஸ்ல 300 கோடியை கிராஸ் பண்ணி 400+ மைல்ஸ்டோனையும் டச் பண்ண படம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த காலிவுட் ஃபேன்ஸுக்குமே ஒரு பெருமையான விஷயம். மோர் ஓவர் இந்த படத்துல வந்து கமல் சாரை தாண்டி பல அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைசஸ் எல்லாம் கண்டிப்பா வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க. முக்கியமா ஏஜென்ட் டீனாவோட என்ட்ரியா இருக்கலாம், ஃபஃபாவோட இன்வெஸ்டிகேஷன் சீனா இருக்கலாம், அப்புறம் விஜய் சேதுபதியோட மேட்னஸ், இன்ட்ரோல் ப்ளோக்ல கமல் சார் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடற மாதிரி கிளைமேக்ஸ்ல வந்து சூர்யா சாரோட ரோலெக்ஸ் என்ட்ரி, இந்த மாதிரி வந்து கூஸ்பம்ஸ் கிரியேட் பண்ற பல மூமெண்ட் வந்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. படம் வந்து ரிலீஸ் ஆகி இன்னையோட 4 வருஷம் ஆச்சு. ஆனாலும் இன்னைக்கும் அந்த இன்ட்ரோல் சீன்ல கமல் சார் நாயகன் மீண்டும் வரனு மாஸ்க் கலெக்டர் சீன் வந்து மனசுக்குள்ளேயே இருக்குன்னு நினைக்கிறேன். சோ லெட் செலிபிரேட் திஸ் 4 இயர்ஸ் ஆஃப் விக்ரம் வித் பவர் பேக் ட்ராக் ஃப்ரம் த மூவி. பாட்டை கேட்டு மறுபடியும் பேசலாம். வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. கீப் லிஸ்னிங். இது ஃபில்டர் காஃபி வித் மீ. Now, guys, your show only on Radio Sunil.

0: வெல்கம் பேக் டு ரேடியோ சுனோஸ் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யசோ ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரு பக்கா தமிழ் ஃபில்டர் காஃபியை குடிச்சு முடிக்க போற நேரம் வந்தாச்சு. ஆமா, ஷோ முடியும் போது மட்டும்தான் எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எனர்ஜிலாம் வரும். ஏன்னா சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம்ல. பட் பரவாயில்ல, ஜோக்ஸ் அபார்ட், நம்ம ஷோல வந்து இன்னைக்கு வந்து பாட்டும் ஃபேக்டுமா பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சினிமா அப்டேட்டை தாண்டி இன்னைக்கு வந்து இசைஞானி இளையராஜாவோட பர்த்டே ஸ்பெஷலா அவரை பத்தின பல விஷயங்களையும் வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பா அந்த ஷோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி, வாழ்க்கையில வந்து எல்லா கேள்விக்கும் ஆன்சர் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ஒன்னே ஒன்னே, வாட்ஸ்அப்ல வந்து உங்க அம்மாவோ ஒய்ஃபோ கேர்ள் ஃப்ரெண்டோ சாப்பிட்டியான்னு கேட்டா சாப்பிட்டேன்னு ரிப்ளை பண்ணிருங்க. ஏன்னா அடுத்த 10 நிமிஷத்துல 17 மிஸ் கால் வந்துடும்.
1: என்ன கொடுமை சரவணன்.
0: அனுபவத்தில் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து இந்த ஐன்ஸ்டீன் தியரியே புரியாட்டியும் பரவாயில்ல, அம்மா மெசேஜுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், பிடிச்ச பாட்டு கேளுங்க, பிடிச்ச சினிமா பாருங்க. முக்கியமாக இந்த ஷோ பற்றின கருத்து கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தால் மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே யஷோ அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு அழகான பையன் இருப்பான், அது நான் தான். ஸோ உங்களோட கருத்து கமெண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு டிஎம் பண்ணிங்க அப்படின்னா அதெல்லாம் படித்து பார்த்துட்டு மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பாய், டேக் கேர், குட் நைட் மக்களே.

0: என்னடி கெட்ட வார்த்தெல்லாம் பேசிட்டு இருக்க? யாரடி சொல்லி கொடுத்த?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லி கொடுத்த?
2: நீ கெட்ட வார்த்தை பேசுனா கெட்டு கெட்டு பழகுன கத்து கெட்ட இப்ப வந்து திட்டி திக்குற.
0: ஓ, நான் பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.